தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிட்டு தக்கிருக்கிட்டு தத்தஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிட்டு தக்கிருக்கிட்டு தத்தஜரி தடல தஜ்ஜனு தஜலு தத்துமி தத்தினி தஜ்ஜனு தத்த தரித்த தனத்த தனுத்த திமித்த